0: அது கொஞ்சம் பழமான மாறுபடுக்கு காத்திருப்போம்.
1: இந்த பக்கம் கொஞ்சம் தடும் தான் நல்லா இருக்கும் நினைக்கிறேன்.
0: நான் வேலைக்கு போகணும்.
2: Did you see that?
3: That? Hey.
2: Yes, that. Did you see that?
3: Oh, what is it?
2: I don't know.

0: கரக்கடையில் ஒரு காகம் வாந்தி எடுப்பதை நான் பார்த்தேன்.
1: I'm sorry, what? Wait, what?
0: கரக்கடையில் ஒரு காகம் வாந்தி எடுப்பதை நான் பார்த்தேன்.
1: Okay, cool.
2: நான் இங்கிருந்து எப்படி வீட்டு போறது?
3: அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம்.
2: யாரு யாரு அது?
3: கூட்டு
2: போறேன். நீங்க போறீங்களா?
3: ஓ, இந்த வழியாது வாங்கத்தான். நான் காட்டுறேன் உங்களுக்கு. பயப்படாதீங்க.
2: அது ரொம்ப
4: Hired in 2008, his submission work is of Castle Eden Den on the outskirts of...
5: All of these things have led to higher costs for American families, so...
6: Un site réalisé par Frédéric Réjean. Armé de ces données scientifiques, nous...
7: Mais il ne m'avait pas évité.